0: ಐ ದ ಬುಕ್
1: ತಿರ್ತ ಬಣ್ಣಗ ಯಾನ ತೊಳುತ್ತ ವಿಶೇಷವಾಯಿನ ಶಬ್ದ ಪ್ರಯೋಗ ಪಾಡ್ದ ನೋಡಿನ ಚಾತನಂದು ಪಣಂದು ಪೋಪೇನು ದಾರುಡ ತೊಟೆಲು ತುಂಬ ಒಂದು ಸಿರಿ ಬರ್ಪಲು ಓಡೆಗು ಬಸಲೂರು ಅರಮನೆಗೆ ಬರ್ಪಲು ಅಪಗ ನಾರಾಯಣ ಆಡುಂಜವೇ ತೊಟಿಲು ಕಟ್ಟಾಲೆ ಬಾಲೆ ಮಾನಾಲೆ ಬಸಲೂರ ಬತ್ತಕೇರಿ ಕಡೆಂಗಾಡಿ ಗುತ್ತುಡು ಈರೆಗೆ ಪುಟ್ಟಿನ ಬಾಲೆಂದಾಂಡವು ಈರೆ ಅಪ್ಪೆ ಶಂಕರು ಪುಂದೆಜಿದ ಬರ್ಪಣದ ಪಾವು ಕಟ್ಟಾಲೆ ಉಲೈ ಲೆಪ್ಪಾಲೆ ಸರ್ ಬರ್ಪಣದ ಪಣವು ಬಹುಶಃ ನಮ್ಮ ಏನಿ ಮಾತ ಒಂಜಿ ಎಂಕಲ್ ಅಲ್ಪ ಮಾತ ಈ ಪುಂಜನಕ್ಕೆ ಪಿದ್ದೀರಂದಾಂಡ ಕಣ್ಣ ನಿಲ್ಲಲ್ಲದ ಬೋದು ಅಲ್ಪ ಕೊರ್ಪಿನಕ್ಕೆ ಬಂಟ್ವಾಳ ತಲ ಕೊಡು ಪೇತದ ಪಣವನ್ನು ಪಣಪೋ ಬರ್ಪಣದ ಪಣವನ್ನು ಪಣಪಿನ ಚಿತ್ರ ವಿಶೇಷವಾಯಿನ ಚಿತ್ರ ಶಬ್ದನು ಬರಿಯರ ಪಣಪಿನ ಆ ದುಡ್ಡು ಕೊರದ ಅಲ್ಲಿನ ಬರಿಯರ ಪಣಪಿನ ಚಿತ್ರ ದುಡ್ಡು ಕೊರ್ಪಿನಕ್ಕೆ ಬರ್ಪಣದ ಪಣವು ಬರ್ಪಣದ ಪಣವು ಕಟ್ಟಾಲೆ ಉಲೈ ಲೆಪ್ಪಾಲೆ ಅಂತ ಪಂಡಾಲು ಐಡ್ದು ಬುಕ್ಕ ಸಿರಿ ಅಲ್ತಡ್ದು ಪಿದಾಡ್ವಾಲು ಪಿದಾಡ್ನಾಗ ಕಾಂತ ಪೂಂಜಾಗ್ಲ ಆಲೆಗ್ಲ ಒಯ್ಯ ಕೈ ಹಾಕೊಂಡು ಒಯ್ಯ ಕೈ ಅದು ಸಿರಿನ ಒಂಜಿ ಸಂದರ್ಭನು ಕವಿ ಪಾಡ್ದನಗಾರಿ ಎಂಚ ಕಟ್ಟುವರು ಎಂದು ರಾಮಕ್ಕನ ಪಾಡ್ದನ ಸಿರಿಯಾಂಡಲ ಇನಿ ಕೈಕ ಕೈ ಕೊರಿಯರು ಕಾಜಿ ರುಂಬಿಯರು ಮುಂಕು ಕೈ ಕೊರಿಯರು ಮುತ್ತೇಸನ ರುಂಬಿಯರು ಕೆಕ್ಕಲು ಕೈ ಕೊರಿಯರು ಕಿಲಬುಂದಿ ಕಡ್ತೇರು ಎನ್ನ ವರ್ವಾರದ ಬನ್ನ ಬಂಗಾರ ಐಸರ ಭಾಗ್ಯ ದೆತ್ತು ಕಲೆ ಮುಂಡೆ ಕಲೆ ಬೊಕ್ಕ ಪೊಂಜವು ಆಣಗ ಸರಿ ಬಂಟೆಗೆ ಒಂಜಿ ತೂಲೆ ಆಲು ಕಂಪ್ಲೀಟ್ ಆಲ್ನ ಒಂಜಿ ಆ ಮುತ್ತೇಸನ ಕಲೆ ಬೊಕ್ಕ ಆಲು ಆಣಗ ಸರಿ ಬಂಟೆಗೆ ಇಂದು ಪಾರ್ದನಗಾರದಿ ಕಟ್ಟುನ ಒಂಜಿ ಇಂದು ಬತ್ತ ಕಟ್ಲೆ ಕಾಂತ ಪೂಂಜ ಬರಪಲ್ನೆ ಎನ್ನ ಕೈಸರೆಸರ ಬುಡುಕೊಲ್ಲೆ ಪಂಡಲೆ ಸಿರಿಯೇ ಸಿರಿ ಪಂಪಾಲು ಯಾನ ನಿನ್ನೆ ಮಾತಕಳೆ ನಾನು ಯಾನ್ ನಿಕ್ಕಲೆ ಅನ್ನ ಸಮಾನ ಸರಿಬಂಟೆ ಯಾನು ಆಣಗ ಸರಿಬಂಟೆ ಅಲ್ಪ ಯಾನ್ ದಾದ ವಿಶೇಷತೆ ಉಂಡು ಪಂಡೆಂದಾಂಡ ಕೈಕ ಕೈ ಕೊರಿಯರು ಕಾಜಿ ದರಿತೆರು ಕಾಜಿ ಒಯ್ತೆರು ಕಾಜಿ ಇಂದು ಮಲ್ತೆರು ಕಾಜಿ ರುಂಬಿಯರು ಎಂದು ಪಂಡೆ ರುಮ್ಮನ ಏಪೋ ನಮ್ಮ ಅಮಸರಡಿಪ್ಪನಾಗ ಸಿರಿ ಅತ್ಯಂತ ಕೋಪಡು ಉಲ್ಲಾಲು ತುರ್ತುಡು ಉಲ್ಲಾಲು ಬೊಕ್ಕ ಒಂಜಿ ಸ್ಟ್ರೆಸ್ಡ್ ಉಲ್ಲಾಲು ಅಪಕಾಲಿಗೆ ದೆಪ್ಪುನಾಥ ಪುರುಸೊತ್ತಿದ್ದೆ ಆಯ್ನ ರುಂಬಿಯರು ಇಂದು ಪಾಡ್ದನಗಾರ್ದಿ ಕಟ್ಟು ನಂಚಿತ್ತನ ಒಂಜಿ ಪಾಡ್ದನದ ತುಳು ಭಾಷದ ವಿಶೇಷ ರುಂಬಿಯರು ಇಂಚ ರುಮ್ಮನ ಹಿಂದೇನು ದಾದ ಮಲ್ತೇರು ಪಂಡಂದಾಂಡ ಯಾನು ಬೇತೆ ಬೇತೆ ಪಠ್ಯಲನ್ನು ಓದಿನಿಡ್ದ ಅವರ ಲೀಲಾ ಶೆಟ್ಟಿ ಪಣಪೇರು ದಾದಾನ್ ಪಂಡಂದಾಂಡ ಆ ರುಮ್ಮನಂಚಿತ್ತನ ಕೆಕ್ಕದ ಮುತ್ತೇಸನ ಕೆಕ್ಕದ ಕಿಲಬಂದಿ ಮೂಂಕದ ಮುತ್ತೇಸನನು ಆರು ದೀವಣಿಜರು ಏರು ಕಾಂತಪುಂಜೆ ದೀವಣಿಜೆ ಆಯ ದಾದ ಮಲ್ಪೆ ಪಂಡಂದಾಂಡ ಕುಮಾರನ ತೊಟ್ಟಿಳ್ದ ದೀಪೆ ಕುಮಾರನ ತೊಟ್ಟಿಳ್ದ ದೀದ ಮಣಪೆ ಮಗ ಎನ್ನ ಕೈಪತ್ತಿ ದಾರದ ಬುಡ್ಡೆ ದೀಸಿರಿನ ಕೆಕ್ಕಿದ ಕಿಲಬಂದಿ ಮೂಂಕದ ಮುತ್ತೇಸನನು ನಿನ್ನ ತೊಟ್ಟಿಳ್ದ ದೀತೆ ಮಗ ನಿಕ್ಕು ಉರ್ಬು ಮಕರ ತೆರಿನಗ ಕೆಬಿಕ್ ಅರ್ತಿಕಾಯಿ ಗುಂಡಲ ಸೊಂಟಗು ಪಿಲಿಯುಗರ ಸರಪೊಲಿ ಪಾಡುನು ಮಗ ಪಂಡಲು ನಿಕ್ಕು ಉರ್ಬು ಮಕರ ಈ ಶಬ್ದ ನಮಕೇಂದನ ಸರ್ ತಿಳುವಳಿಕೆ ಪಣಪಿನ ಒಂಜಿ ಅರ್ಥಡು ಉರ್ಬು ಮಕರ ಅನ್ಪಂಡ ತುಳುತ್ತ ಭಾರಿ ಪರ್ಲದೊಂಜಿ ಶಬ್ದನು ಒಂಜಿ ಪಾಡ್ದನಗಾರಿ ನಿಕ್ಕು ಉಬ್ಬರು ಉರ್ಬು ಮಕರ ತಿಕ್ಕನಗ ಇಡೀ ಹಿಂದಿನ ಪಾಡ್ನಾಗ ಯಾನು ಲೀಲಾ ಶೆಟ್ಟಿ ಪಂಡೆ ಲೀಲಾ ಶೆಟ್ಟಿ ಈ ಶಬ್ದ ದಾಯ ಉಪಯೋಗ ಮಲ್ ತರ್ಬೇಕು ಈ ಕ್ರಮ ದಾಯಗ ಅನ್ಪಂಡ ಅಣ್ಣ ಅವು ಆಯಗು ಸಂಬಂಧಪಟ್ಟಿನ ಒತ್ತತ್ತ ಇಡೀ ಒಂಜಿ ಮುಲ್ಪ ಅಣ್ಣೆ ಉಲ್ಲೇರು ಬಂಟ ಜನಾಂಗದ ಒಂಜಿ ಸಂಸ್ಕೃತಿದ ಹಿನ್ನೆಲೆಯನ್ನು ತೆರೆಯೊಂದು ಒಂಜಿ ಕಾವ್ಯನ ವರ್ತಿ ಪಾಡ್ದನ ಗಾರ್ದಿ ಪಣಪಿರಂದು ಪಣಪಿನ ಭಾರಿ ವಿಶೇಷ ದಾಯ ಪಂಡಂದಾಂಡ ಕಾಂತ ಪೂಂಜಗ ಸಂಬಂಧಪಟ್ಟಿನ ಮತ್ತ ಆಲ್ನ ಕೆಂಕದ ಕಿಲಬಂದಿ ಮೂಂಕದ ಮುತ್ತೇಸನ ಅಂಚಾದ ಕಾಂತ ಪೂಂಜೆ ತನ್ನೊಟ್ಟಿಗೆ ದೀವನಂದ ಇನ್ನು ಸಿರಿನ ಬಾಲ್ಯದ ತೊಟ್ಟಿಳದ ಈ ಒಂದು ನಿಕ್ಕು ಉರ್ಬು ಮಕರ ತೆರಿನಗ ಆಯ್ತು ಕೆಬಿಕ ಕರ್ತಿಕಾಯಿ ಕುಂಡಲ ಸೊಂಟಗು ಪಿಲಿಯುಗರ ಪಾಡು ನೋವು ಪಂಡಲು ಉರ್ಬು ಮಕರ ಪಣಪನ ಶಬ್ದ ಮಾತ್ರ ಇಡೀ ಬಂಟ ಜನಾಂಗದೊಂಜಿ ಸಂಸ್ಕೃತಿನ ಆ ಪಾಡ್ದದ ಮೂಲ ಕಟ್ಟುಕೊರಿಯರು ಬಹುತೇಕವಾದ ಸರ್ ಬಂಟ ಜನಾಂಗಡು ಕರಿಮಣಿ ಕಟ್ಟುನಿ ಅವು ಮದಿಮೆಡು ಅತ್ತು ಮದಿಮೆಗ್ಲ ಕಂಡನ್ಯಾಗ್ಲ ದಾಲ ಸಂಬಂಧ ಇಜ್ಜಿ ಅವು ಅಪ್ಪೆಲ್ಲಲ್ಲಿ ಕಟ್ಟೊಂದಿತ್ತಿರು ಇನಿಕ್ಲ ಬಹುತೇಕ ಜನಕ್ಕಳಿಗೆ ಅಪ್ಪೆಲ್ಲಲ್ಲಿ ಕರಿಮಣಿ ಕಟ್ಟುನಿ ಏನು ಪಂಡ್ಪನ ಬಹುತೇಕ ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತಿ ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ನಿನ್ಕೆಂಡಾಂಡ ಹೆಂಗ ಕರಿಮಣಿ ಕಟ್ಟದಿನಿ ಮಗ ಎನ್ನ ಅಪ್ಪೆಲ್ಲಲು ಎನ್ನ ಮಾಮಿ ಕಟ್ಟದಿನಿ ಬೊಕ ಎನ್ನ ಎನ್ನ ಅಪ್ಪೆ ಕಟ್ಟದಿನಿ ಏನು ಪಂಡ್ಪರು ಅಪ್ಪೆಲ್ಲಲ್ಲಿ ಕಟ್ಟದು ಪತ್ತೊಂದು ಪೋಪಿನಿ ಇನಿಕ್ಲ ಅಂಚನೆ ಅಪ್ಪೆಲ್ಲಲ್ಲಿ ಮಲ್ತನ ಕರಿಮಣಿನಕ್ಕೆ ಅಲ್ಪ ಪತ್ತೊಂದು ಪೋದೋ ಐ ಕಣ್ಣನಿ ಕಟ್ಟುನಿ ಕಣ್ಣನಿಗೆ ಬೆತ್ತದ ಆಲ ಕೆಲಸ ಇಜ್ಜಿ ಅಲ್ಪ ವೇದಿಕೆ ಎಡ್ಕೊಳ್ಳೋದು ಅಂಚಾದ ಆಯಡ ಕಟ್ಟವನರು ಅಂಚಾದೆ ಕಾಂತ ಪೂಂಜೆ ತನ್ನ ಅತ್ತಂದೆ ನಂಚಿತ್ತನೆ ಈ ಕೆಕ್ಕದ ಕಿಲಬಂದಿ ಮೂಂಕದ ಮುತ್ತೇಸನ ಬಾಲ್ಯದ ತೊಟ್ಟಿಳಿದ ಇದು ಕಡಪುಡಿ ಹೆಂಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿನವು ಅತ್ತವು ಅಪ್ಪೆಲ್ಲಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿನವು ಪಣಪಿನವು ಬಹುಶಃ ಈ ಕರಿಮಣಿ ಮಧ್ಯದ ಒಂಜಿ ಭಾಗವಾದ ಬತ್ತನ್ನೇ ಇರುವನೇ ಶತಮಾನದ ಉತ್ತರಾರ್ಧದೊಳ್ಬೇಕು ತೀರ ಒಂಜಿ ಪತ್ತ ಅಜ್ಪೌರುಷ ಹೇಳ್ಪಡ್ತದ ಇಂಚಿದ ಕತೆ ಅವು ರಾಮಕ್ಕ ಮುಗಿಯರ್ತಿ ನನೊಂಜಿ ಆರು ಉಪಯೋಗ ಮಲ್ತನ ಚಿತ್ರ ಒಂಜಿ ಶಬ್ದದ ವಿಶೇಷತೆ ಕುಣಪೆ ಬೆಂದ್ರ ಸಾಲೆಗೆ ಬರುವ ಆರಗೆನ ಸಾರಕಾಡ್ಯ ಬೆಂದ್ರಡು ಬೆಪ್ಪು ಆರಗೆನ சாரே கட்ட சண்டீரடு சம்பாயிருக்கேனா மீது ஜலக்காது மயிலை மாத்திர மடி துத்தியரு அல்தஞ்ச பருவரு பாடாயி பனை நாடிகு தோடாயி குவேநாடிகு கங்கணித்தி கல்ல மராயின்னு மரங்கனை பாடியிருக்கேன் கங்கணித்தி கல்ல மறையின்னு மரங்கனை பாடியர் மறை இந்த பணப்பின சித்தன சப்தனு ஆறு உபயோகம் அல்த்தேரால்பா அஞ்சாத ரிப்பீட் ஆயிர பள்ளி இந்த பண்ணப்பனவு ராமக்க முகீர்த்தன் தயவண்டா ராமக்க முகீர்த்தன் தய சீரியஸாக நம்ம கீர்த்தனோட பண்ணுந்தாடா அத்தவாயின சித்தன சிருஷ்டி மல்தே சப்த சிருஷ்டின்னு துளுக்கு கொரணான் சித்தன ஆறு கொஞ்சி எட்டை பாடுதன கார்த்தி ஆறு பண் பேரு அக்கசத அட்டை பனை பாராதிரு பாத்தாளத பலகங்க பனி நீர் தெத்தேரு மகுத்தொஞ்சி தொடத்தரே நீர் தெத்தேரு மகுத்தொஞ்சி தொடத்தரே மறையின் பண்பினார் உபயோகம் அழுத்தேரு நமக்கு ஏரகாலம் கொத்துண்டா சார் மறையின் பண்பினைக்கு தொடத்தரே இந்த பண்பின சித்திரம் சப்தம் உண்டு கொத்துண்டா இந்த பாடுதனோடு ராமக்க முகீர்த்தனிட்டு பத்தி நினைச்சிதான் மகுத்தொஞ்சி தொடத்தரே நீர் தெத்தேரு பங்காரின்ன சிறிகிண்டைக்கு திஞ்சாயிரு கந்தத சாலைக்கு பத்தேரு சொன்னோடது மித்து கந்தத மசாலாதிக ஆயிரு சொன்னோடத தீர்த்து எண்ணெத சொலமன் ஆயிரு ஸோ நம்ம பாடுதனும் தாய தாக்கலே மல்போடு ஏத்து ஜாகிரத்தை மல்போடு பொக்க பாடுதனு பாடுதனத பாஷன ஏத்து கம்பீரவாது பொக்க ஏத்து சூக்மவாது தூடுதும் பண்ணந்தாண்டா துளு பாசைக்கு அநேக எடெட்டே பாசைத பொருளுத சப்தலேன்னு கொரணும் சித்தின பாடுதனம் அவு நம்ம பாடுதனம் அந்த பணந்தோ சின்னதனா வந்து பண்பினு பண்பிறாரு பாலேத மயிலை கொண்டு வந்து பண்பு செய்றாரு பாலேத மண்டே மயிலை கொண்டு அர்த்தர போயாலும் பண்பு செய்றாரு ஆறு பண்பேரு ஏறுமகதாரோ கேனுதனா குமாரனா சின்னதனகேனா மயிலை கொண்டுக்கு சின்னதனா வந்து பண்பேரு சின்ன பண்பினைக்கு எல்லையா சின்ன பாபு சின்ன பாலேந்துண்டு சின்ன பில்லுடு வந்து உண்டு தெலுகுடு சின்ன பில்லுடு மண்டே எல்லையா பாலேந்தாத்து ஆறு குமார சின்ன எல்லைய குண்டுக்கு சின்னதனா வந்து பண்பேரு எஞ்சினு அத்புத வாயின சித்தன சப்த சிருஷ்டி ஆறு மல்தந்துள்ளேரு தூளே தூத்த லெக்கந்தின பாலியன் பூ தூத்த லெக்கந்தின தும்புக்கு பூத்த லெக்கந்தின பாலியன் நிகழ் தத்தந்து போயாரு போது பாலியத சின்னதன அர்த்தர போயாரு அப்போ ஓட முகேர்ல கடுப்பாடுது இந்தேன்னு மல்த்தேரு இஞ்சித்தன கொஞ்சி அத்புத தொழுத்த சப்தலேன்னு கூறினாரு கிடிக்கிற ரமக்க முகேர்த்தி யானார்னா பாடுதனு கொஞ்சம் மூஜி நாலு சர்த்தி ஓதுதே அஞ்சாது ஈ பாகடு கட்டீல்தா இனி இது மல்ல காரியக்கிரம அப்பனகா ஆனகா ஆறு ஆறேன்னு கொஞ்சம் நினைப்பு மல்த்தோன்னா ஆர்ன மல்ல பேலி நினைப்பு மல்த்தொன்ன கர்த்தவியாயினர் தவிர ஆ பாடுதனதா சாலுன யானு பொண்ணந்து கெதும்பாடி ஜத்தப்பராய்க்கல் கொஞ்சி பாத்திர நமக்கு பண்பேரு ஏப்பல யானைன்னு பெத்த பேத்த சந்தர்ப்பலேட்லாம் பண்தேனும் அர்ச்சிதா காலல உண்டு கர்ச்சிகல பணம் உண்டு இச்ச பத்திலேக்க நடப்பின சுவாதந்திரல உண்டுந்து துளுநாடுத குளக்கெத கண்டுடு குணல புளேது புளதெப்ப பண்பு பயக்கே பயக்கிற பள்ளி பஜி குணல புளேது யான புளதெப்ப தயவண்ட துளுநாடு குணல புளே வந்துத்தேர் வஞ்சி காலோட தய பண்ணந்தாண்டா குணலேன்னு கூட குளக்கெத கண்டுடு பிட தத்தது பாடுது குறிப்பானந்தாண்டா அவ்வே கொப்பரா அப்படின் பண்ணது வந்து அயின மித்து புக்க எட்டே புளபின வந்துத்தேர் அஞ்சாவது பஜி குணல புளேது புளதெப்ப பண்பு பயக்கே பயக்கிற பள்ளி எட்டே திருளுதா பேலையில மல்புல எட்டே திருளுத பேலை மல்புடு நம்ம துளுநாடு ஆ மூலக்க துளுவப்பின கெக்கலுக்கு முத்துதா சரமாலே பாடுது டென்னடென்ன பண்ணுடு டென்னடென்ன பண்ணுடு பண்ணுது நம்ம மாத்திரல துளு க்ஷேத்ரோடு கெலச மல்பனக்கள் துளு அப்பின கெலச மல்பனக்கள் திருளுதா பேலை மல்புகோ வந்து பணந்தோ எங்கு ஈ அவகாச கொரோனா நிக்கலுக்கு மாத்திரைகளா சங்கடரைக்கு மாத்திர அசரணரைக்கு என்ன பக்திதா சொலைத்தது சொல்மேன் சந்தது என்ன ரெண்டு பாத்திரம் முகிப்பேன் நமஸ்காரம்.

பாடுதனோட கொஞ்சம் சூத்திரம் உண்டு. அக்காசத அட்டைப்பானை பாராயிரு, பாத்தளத பனிதங்க தெத்திரு, சுண்டி மீறி கசாயம், தமிரி மீறின பொண்ணு, புனி மீறின கண்டம், இஞ்சித்தன மாத்தா கொஞ்சம் சூத்திரம் உள்ள ஆ சூத்திரம் அழுத்தல் தரத்து பெஜொந்து பெஜொந்து அகல் கட்டொந்து போ.

கங்கணத்தி கல்ல மறாயின் மரங்கணை பாடியிருக்கேன். கங்கணத்தி கல்ல மறையின் மரங்கணை பாடியிரு மறை இந்த பண்பின சித்தன சப்தன ஆறு உபயோகமல் தெரியல்பா அஞ்சாத ரிப்பீட் ஆயிர பல்லி இந்த பண்பனவு ராமக்க முகீர்த்தன் தயவண்ட ராமக்க முகீர்த்தன் தய சீரியஸாக நம்ம கீர்த்தனோட பண்ணுனாடா அத்புத வாயின சித்தன சிருஷ்டி மல்தே சப்தத சிருஷ்டின்னு துளுக்கு கொரணான் சித்தன ஆறு கொஞ்சி எட்ட பாடுதன கார்த்தி ஆறு பண்பேரு அக்கசத அட்டை பனை பாராதிரு பாத்தாளத பலகங்க பனி நீர் தெத்தேரு மகுத்தொஞ்சு தொடத்தர நீர் தெத்தேரு மகுத்தொஞ்சு தொடத்தர மறையின் பண்பினர் ஆறு உபயோகம் அழுத்தேரு நமக்கு ஏரகாலில் கொத்துண்டா சார் மறையின் பண்பினைக்கு தொடத்தர இந்த பண்பின சித்தன கொஞ்சம் சப்தம் ஒன்று வந்து கொத்துண்டா இந்த பாடுதனோடு ராமக்க முகீர்த்தனிட்டு பத்தி நினைச்சிதான் மகுத்தொஞ்சு தொடத்தர நீர் தெத்தேரு பங்காரின்ன சிறுகிண்டைக்கு திஞ்சாயிரு கந்தத சாலைக்கு பத்தேரு சொன்னோடது மித்து கந்தத மசாலாதிக ஆயிரு சொன்னோடத தீர்த்து எண்ணெத சொலமன் ஆயிரு ஸோ நம்ம பாடுதனும் தாய தாக்கல மல்போடு ஏத்து ஜாகிரத்த மல்போடு புக்க பாடுதனு பாடுதனத பாஷன ஏத்து கம்பீரவாது புக்க ஏத்து சூக்மவாது தூடு பண்ணுந்தாண்டா துளு பாசைக்கு அநேக எடெட்டே பாசைத பொருளுத சப்தலேன்னு கொரணும் சித்தன பாடுதனம் அவு நம்ம பாடுதனம் வந்து பணந்து சின்னதனா வந்து பண்பினு பண்பிறாரு பாலியத மயிலைக்குண்டு வந்து பண்புஜராரு பாலியத மண்டே மயிலைக்குண்டு அர்த்த போயாலும் பண்புஜராரு ஆறு பண்பேரு எருமகதாரோ கேனிதனா குமாரனா சின்னதனகேனா மயிலைக்குண்டுக்கு சின்னதனா வந்து பண்பேரு சின்ன பண்பினைக்கு எல்லையா சின்ன பாபு சின்ன பாலேந்துண்டு சின்ன பில்லுடு வந்து உண்டு தெலுகுடு சின்ன பில்லுடு மண்டே எல்லையா பாலேந்தாத்து ஆறு குமார சின்ன எல்லைய குண்டுக்கு சின்னதனா வந்து பண்ணிரு எஞ்சின் கொஞ்சம் அற்புத வாயின சித்தன கொஞ்சம் சப்த சிருஷ்டி ஆறு மல்தந்துள்ளேரு தூளே தூத்த லெக்கந்தின பாலியன் பூ தூத்த லெக்கந்தின தும்புக்கு பூத்த லெக்கந்தின பாலியன் நிகழ் தத்தந்து போயாரு போது பாலியத சின்னதனை அறுத்தர போயாரு அப்ப ஓடமுகேர்ல கடுப்பாடுது இந்தேன்னு மல்த்தேரு இஞ்சித்தன கொஞ்சம் அற்புத துளுத்த சப்தலேன்னு கூறினாரு கிடிக்கிற ரமக்க முகேர்த்தி யானார் நான் பாடுதனு கொஞ்சம் மூஜி நாலு சர்த்தி ஓதுதே அஞ்சாது ஈ பாகுடு கட்டீல்தா இனி இது மல்ல காரியக்கிரம அப்பனகா ஆனகா ஆறு ஆறேன்னு கொஞ்சம் நினைப்பு மல்த்தோன்னா ஆர்ன மல்ல பேலி நினைப்பு மல்த்தோன்ன என்ன கர்த்தவிய ஆயினர் தவிர ஆ பாடுதனதா சாலுனை அனு பண்ணந்து கெதும்பாடி ஜத்தப்புராய்க்கல் கொஞ்சம் பாத்திர நமக்கு பண்பேர் ஏப்பல யானைன்னு பெத்த பேத்த சந்தர்ப்பல எட்ல பண்ணும் அர்ச்சிதா காலல உண்டு கர்ச்சிகல பண உண்டு இச்சை பத்திலேக்க நடப்பின சுவாதந்திரல உண்டுந்து துளுநாடத குளக்கெத கண்டுடு குணலை புளியது புளிதெப்ப பண்பு பயக்கே பயக்கிற பள்ளி பஜி குணலை புளியது யானை புளிதெப்ப பண்பு தயவண்ட துளுநாடு குணலை புளிய வந்துத்தேர் வஞ்சி காலோட தய பண்ணுந்தாண்டா குணலேன்னு கூட குளக்கெத கண்டுடு பிட தத்தது பாடுது குறிப்பானுந்தாண்டா அவ்வே கொப்பர ஆப்பணும் வந்து பண்ணுது வந்து அயின மித்து புக்க எட்டே புளை பின வந்துத்தேரு அஞ்சாவது பஜி குணலை புளியது புளியதெப்ப பண்பு பயக்கே பயக்கிற பள்ளி எட்டே திருளுதா பேலையில மல்புல எட்டே திருளுத பேலை மல்புடு நம்ம துளுநாடு ஆ மூலக்க துளுவப்பின கெக்கலுக்கு முத்துதா சரமாலே பாடுது தென்னடென்னு தென்னடென்னு பண்ணுது நம்ம மாத்திரல துளு க்ஷேத்ரோடு கெலச மல்பனக்கலு துளு அப்பின கெலச மல்பனக்கலு திருளுதா பேலை மல்புகோ வந்து பணந்து எங்கு ஈ அவகாச கொரோனா நிக்கலுக்கு மாத்திரைகளா சங்கடரைக்கு மாத்திர அசரணரைக்கு என்ன பக்திதா சொலைத்தது சொல்மேன் சந்தாது என்ன ரெண்டு பாத்திரம் முகிப்பு நமஸ்காரம்.

0: என்ன கண்ணனை என்ன மெயினிலிக்க உள்ளே இருப்ப அந்த ஆசை தீபோண்டடா கட்டதி கரியமனியை லோபாப்பின புத்தாண்டத்தை என்ன அனைவரும்
1: ஓ மதிமலை.

0: சார் நத்து தெரிவண்டையான சத்திய சங்கத்தின் பூரா பிடிப்பாது தீரு. ஆண்டா என்ன பாலுத கண்டன் யாரு என்ன கடேத்த காலுக்கு முட்ட ஆறுநோட்டுக்கே ஜீவனமாக போட என்ன தர்மம் ஜீவனோடு கண்டனே பிடிதி பண்டா காடித ரெண்டு சக்கரதலுக்கனே தும்பத்தை போடத்தேன். சரி அரண் பாமியோடும் பாமி இது அரண் சரி சாதிக கனோடும் என்ன ஜீவனம் கொஞ்சம் சரியாய் நான் நிலைய சாதி அவடும் தப்பு மல்பந்தின மிருகு வாரி தீடலாம் மோச வஞ்சனையான மல்பற வல்லை சுவாமி இருக்கேன் மில்பற
1: வல்லது
0: என்ன துக்கம் எனக்கு தூவார ஆப்பு
1: நம்ம காதுக்கு போய் முன்பொந்து போச்சு முன்ப ஜனக்கு சமைச்சே
0: என் பிலிப்புஜி என் பிலிப்புஜி அண்டா என் பிலிப்பர பல்லிருந்தாண்டா என் பண்ணில
1: இருக்கேன்
2: ಇದುವರೆಗೆ ಯಕ್ಷಗಾನ ಹಾಸ್ಯ ಕಲಾವಿದರ ಒಕ್ಕೂಟ ಇವರು ಅರ್ಪಿಸಿದ ಆಟದ ಆಯನ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ನಡೆದ ತುಳು ಯಕ್ಷಗಾನ ಬಂಗಾರ ಬೊಡೆದಿ ಇದರ 7ನೇ ಕಂತು ಕೇಳಿದಿರಿ. ಇನ್ನು ಮುಂದಿನ ಕಂತು ನಾಳಿನ ಯಕ್ಷಗಾನದ ಪ್ರಸಾರದಲ್ಲಿ. ಅಲ್ಲಿವರೆಗೂ ಕೇಳ್ತಾ ಇದೆ ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ 107.8 FM. ಇದು ಬಣ್ಣ ಬಣ್ಣದ ಬದುಕು.
3: ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ 107.8 FM ಎಂದೂ ಮರೆಯದ ಹಾಡು.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

யானு ஹுசேன் காட்டிப்பள்ள பார்த்திருந்துள்ள கன்னட துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கலு கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயினர் தாத்திர நிக்கலு மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசார வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கலாம் புரோத்சாக குரலை